0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 21, புனித பத்தாம் பத்திநாதர். பிரான்ஸ் நாட்டில் ரியேஸ் பகுதியில் வாழ்ந்த ஜியோவானி பட்டிசா சார்தோ மார்கரிதா பெற்றோருக்கு கிபி 1835 ஆண்டு பிறந்தார் திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர். ஜோசப் மெல்கியோர் சார்தோ என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1858 ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார். மறையுறையில் சிறந்து விளங்கிய இவர் கிபி 1867 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சால்சானோ பகுதியின் தலைமை குருவாக பொறுப்பேற்று ஆலயங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி எழுப்பினார். கிபி 1884 ஆண்டு மன்தூவா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட ஜோசப் அருட்பணியாளர்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதனை முக்கிய பணியாக மேற்கொண்டார். கிபி 1893 ஆண்டு திருத்தந்தை 13 சிங்கராயர் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஆயர் ஜோசப் கிபி 1903 ஆண்டு திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு தம் பெயரினை பத்தாம் பத்திநாதர் என்று தேர்ந்து கொண்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அனுதினமும் நற்கருணை உட்கொள்ளலாம் என்று அறிவித்த இவர் கிபி 1918 ஆண்டு திருச்சபையின் சட்ட திட்டங்களை திருத்தம் செய்து புதிய சட்ட தொகுப்பினை வெளியிட்டார். ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வளர்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகின்றேன் என்று கூறிய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் கிபி 1914 ஆண்டு ஆகஸ்ட் 20 நாள் விண்ணகம் சென்றார். தனது ஆட்சி காலத்தில் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதரை திருத்தந்தை 12 பத்திநாதர் 1954 ஆண்டு புனிதராக உயர்த்தி முதன் முதலாக நற்கருணை உட்கொள்பவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பத்தாம் பத்திநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது அழைப்புக்கேற்ற வாழ்வினை நேர்மையோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்கள் அனைவருக்கும் பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த பகுதியில் மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் எந்த அளவிற்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம்மோடு மிக தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். மீண்டுமாக இன்னும் பல கருத்துக்களை வழங்க நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர்.
4: வணக்கம் சிஸ்டர்.
3: எஸ் ஃபாதர், லாஸ்ட் டைம் வந்து டீச்சர்ஸோட பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம், அவர்கள் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக எங்களுக்கு கருத்துக்களை வழங்கினீர்கள். இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், புதிய முறையில், ஏனென்றால் பழைய முறையெல்லாம் பார்த்தா அடிப்படை ஜபங்களை ஜெபிச்சு அதை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சாலே மறைக்கேள்வி தெரிஞ்ச மாதிரி ஒரு இயல்பு நிலை இருந்தது. இப்பெல்லாம் வந்து புதிய முறையில் தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு மறைக்கேள்வி வகுப்பும் எதையாவது புதுசா இருக்காதா அப்படின்னா பிள்ளைகள் இயங்குகிறார்கள். அது மாதிரி ஏதாவது புதிய வழிமுறைகள், புதிய மெத்தடாலஜி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா ஃபாதர்?
4: நமக்கு இப்ப செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட், அதாவது மானிட இயல் முறை. அதே சில மீன்களை மனித மைய மறைக்கேள்வின்னு சொல்லுவாங்க, அது வந்து சரியான தமிழாக்கம் இல்லை. ஆந்த்ரோபோ சென்ட்ரிக் அல்ல, மனிதன் அல்ல மையம்ங்கிறது. நம்ம மறைக்கேள்வி வந்து கிறிஸ்து மைய மறைக்கேள்வி தான். நம்ம பொறுத்தவரையில நமக்கு கிறிஸ்து வழியாகத்தான். அதனால எங்களுக்கு கோட்டார் மறை மாவட்டத்துல மறைக்கேள்வி கீதமே கிறிஸ்து உருவாக வேண்டும் அப்படிதான் பாடுவாங்க. ஆமா, அப்படிதான் போடுவாங்க. கிறிஸ்துவிடை மனதிலே பெற வேண்டும் என்பதனால அந்த மெதராலஜின்னு சொல்லும் போது அது மெதராலஜி தான் ஆந்த்ரோபாலஜிக்கல், அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அல்ல, ஆந்த்ரோபாலஜிக் அதாவது மானிட இயல். மானிட இயல்னு சொல்லும் போது மனிதனுடைய அனுபவங்கள் அடிப்படையில, அனுபவம் தான் எல்லா கல்விக்கும் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை அனுபவம். கற்றலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. படிக்கிறது நமக்கு அனுபவம் இல்லாததையும் படிச்சிருவோம், ஆனா கற்றுக்கொள்றதுங்கிறது வந்து லேர்ன்.
3: ஆமா,
4: அது அனுபவ ரீதி அனுபவத்தை உருவாக்குறது. அதாவது இந்த கல்வி சாதாரண கல்வியல்ல வந்து எஜுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, கல்வியாக்கும் அனுபவங்கள். அது போல இதுல வந்து கேட்டகேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், மறைக்கல்வி ஆக்கும், அதாவது நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அந்த அனுபவங்களை உருவாக்கும் போதுதான் நாம் முதல்ல டீச்சர்ஸுக்கு அந்த பயிற்சி சொன்ன நேரத்துல சொன்னது இந்த கதைகள், விளையாட்டுகள், அப்படிப்பட்ட பாடல்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ப சிறாருக்கு இது நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் போன பிறகு எடுத்துக்காட்டாக இளைஞர்களுடைய மறைக்கல்வின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட போய் விளையாட்டுகள் எல்லாருக்கும் வைக்கலாம், அவங்களுக்குரிய விளையாட்டுகளுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும் விளையாட்டுகள். அதோட முக்கியமா என்னன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த சமூகத்தை பற்றிய சமூக அனுபவங்கள். இப்ப எடுத்துக்காட்டாக இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னன்னு சொன்னா அவங்களுடைய இந்த பாலியல் சார்ந்த அனுபவம், அந்த வேவ் லெங்க்ல அவங்களை அணுகணும். அதே மாதிரி அவங்களை ஈர்க்கிறது இன்றைக்குள்ள மீடியா இதெல்லாம் இருக்குது, அந்த அனுபவங்களோட அவங்கள்ட்ட நம்ம வந்து அணுகும் போது அவங்களுக்கு அதுல கொஞ்சம் ஈடுபாடு வரும். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அப்படி அந்த அவங்கவுங்க அனுபவத்தின் அடிப்படையில அது ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட். அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட முன்னாடி எப்படி அமைச்சிருந்தாங்கன்னா மூணு ஸ்டெப்பா அமைச்சிருந்தாங்க, அனுபவம், கடவுளுடைய வார்த்தை, மாணவர் பதில்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம்னா அதை அப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண முடியாது. அனுபவம்னு சொல்லும் போதே அதனால இறைவார்த்தையும் வருது. நம்ம இறைவார்த்தையை விட்டு ஒரு அனுபவம் நமக்கு கிடையாது. கடவுளுடைய வார்த்தையும் அனுபவம் ஒண்ணுதான், நம்முடைய பதில் அதுலயே வந்துருது. ஏறக்குறைய அந்த ஒய்சிஎஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜோசப் கார்டைன் இந்த அந்த கார்டினல் வகுத்தது நோக்கு சீர்தூக்கு செயல்படு, சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அடிப்படையில இது வந்து ஒரு ப்ராசஸ், அந்த செயல்பாடு. அதுக்கப்புறமா திருப்பி அதை நம்ம பாக்குறோம், அதை சீர்தூக்கி பாக்குறோம், சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அந்த மாதிரி நமக்கு இங்க என்னன்னா நம்ம அனுபவங்களை பாக்குறோம், அந்த அனுபவங்களை இறை வார்த்தையோட உரசி பாக்குறோம். இதுல என்னன்னா இறை வார்த்தை நம்ம அனுபவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அனுபவங்கள் இறை வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மியூச்சுவல் அந்த இது இறை வார்த்தைய நம்ம வந்து அது அதுல மாணவர்களுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு பதில், இயல்பா அவங்களுடைய ஒரு மனநிலையில என்ன மாற்றம் வருது, இனி நான் இப்படி செய்வேன், இனி இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அது சில சமயங்கள ஒரு விளையாட்டுலயும் இந்த மூணு நடக்கும். ஒரு சின்ன விளையாட்டு நான் நடத்துறது உண்டு. என்னன்னா மூணு முதல்ல தனித்தனியா ஒரு சின்ன சின்ன பெபிள்ஸ் வச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு வடிவத்தை உருவாக்க சொல்லுவேன். அந்த ஒவ்வொருத்தரும் ஆனா ஒரு வடிவம் உருவாகாது, ஒவ்வொருத்தரும் பேசக்கூடாது. அடுத்து அதை ரெண்டு மூணு குரூப்பா பிரிச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவேன், என்ன எழுத்தோ வடிவம் உருவாக்கலாம்னு. ஆனாலும் எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும், அப்பவும் வராது. மூன்றாவது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது ஈஸியா வந்துடும். அவங்க கேட்ட இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றீங்கன்னு கேட்டா நம்ம வந்து தனிப்பட்ட முறையிலயோ குரூப்பிசமோ வேலை செய்யாது, எல்லாம் சேர்ந்து இணைந்து செய்தா ஒரு காரியம் சக்சஸ் ஆகிருக்கும்னு நம்ம கற்றே கொடுக்க வேண்டாம், அவங்களே அதை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு விளையாட்டுகள் மூலமாக ஒரு பாடத்தையும் அப்படி நம்ம விளையாட்டு படத்துல ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பாடத்திலையும் வார்த்தை விளையாட்டுகள் எந்த பாடத்தையும் எதை வச்சு பண்ணலாம், அதே மாதிரி அதுல வரக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் அதுகள்லாம் அந்த சிறாருடைய குழந்தைகளுடைய மாணவர்களுடைய மனசுல நின்று நிலைக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு அனுபவ அடிப்படையில உள்ள அந்த மெத்தடாலஜி கொண்டு வரணும்னு இப்ப வந்து முயற்சி பண்றோம். பாடங்கள்லயும் பாடத்திட்டங்கள் அப்படி இல்லைனாலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது எப்படி ஒவ்வொரு பாடத்தையும் இப்படி அவங்களுக்கு அனுபவமாக்குறது. இனி இந்த அனுபவத்தை உருவாக்குறதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது. ஒண்ணு வந்து விளையாட்டு, பிறகு பாடல், சொன்னேன் கதைகள், நடிப்பு, ரோல் பிளே, பிறகு குரூப் ஒர்க்கு, பிறகு ஒர்க் ஷாப்னு மாதிரி இப்படி அந்த ஒரு நாளைக்கு அந்த மறைக்கல்வி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நம்ம மறைக்கல்வி வகுப்பு மாணவர் அல்ல மாணவருடைய வீட்டுல ஒரு தாத்தாவை சுகம் இல்லாம இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த அங்க ஒரு நோயாளி சந்திக்க போறதே அது ஒரு மறைக்கல்வி. ஆமா, அந்த மாதிரி செயல் வடிவ மறைக்கல்வின்னு சொல்றேன். இப்போ பள்ளிக்கூடத்துல பிரைமரியில ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஒரு அன்பான ஒரு அணுகுமுறை இருந்தாலே நம்ம மெத்தடாலஜி அதான் ஆந்திரபலாஜிக்கல் சொல்லும் போது அதுவும் தான், அவங்கள வந்து வன்முறை இல்லாம அவங்கள வன்முறையாளர் ஆக்காம ரொம்ப அன்பான அத மறைக்கல்விக்கு நம்ம முறைசார் மறைக்கல்விக்கு மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன பரிசு கிடைக்கிறதல்ல, சிறு சேமிப்பல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஆசிரியர் நமக்கு தரக்கூடிய அந்த அணுகுமுறை, ஆசிரியர் நம்மகிட்ட காட்டக்கூடிய அணுகுமுறையில அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும். அப்படி வந்துன்னு சொன்னா இந்த ஆந்திரபலாஜிக்கல் மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எந்த மெத்தடையும் நம்ம இதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத வச்சுதான் அதோட பயன் கிடைக்காமா மாதிரி இந்த ஆந்திரபலாஜிக்கல் மெத்தடை வந்து இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு துணையாக அந்த கம்யூனிட்டேரியன் மெத்தட் ஒரு மறைக்கல்வி சூழலை ஒரு இறை நம்பிக்கை சூழலை நாங்கள் குழந்தைகள் மாணவர்கள் வாழ்ற இடத்துல உருவாக்குறது நல்லது.
3: தேங்க்யூ ஃபாதர். அதுவும் குறிப்பா வந்து புதிய முறைகள்ல வந்து எப்படி இந்த மறைக்கல்வி பிள்ளைகளை கையாள்வது, அதிலும் குறிப்பா பழைய முறைகளை இப்ப பின்பற்றினா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. புதிய முறைகளை நீங்க சொன்ன மாதிரி சிறு சிறு கதைகள், பாடல்கள், நடிப்பு, இந்த நற்செய்தியை முன்னிட்டு ஒரு சில பிள்ளைகளையும் நடித்து காட்டுகின்ற ஒரு சில அனுபவங்களை எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு புதிய விதத்தில மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மானுடவியலை ஒத்த அந்த ஆந்திரபாலஜிக்கலுடைய மெத்தட்ல நம்மளால
4: அவங்களுடைய ஈடுபாடு முக்கியம், மாணவர்களுடைய ஈடுபாடு அவங்களையும் கதைகளை உருவாக்க சொல்லலாம். அந்த மாதிரி
3: அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, மிக்க நன்றி ஃபாதர். உங்களை நான் அடுத்த நிகழ்வில் சந்திக்க இன்னும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு புதிய முறையில் எவ்வாறெல்லாம் மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் அறிய இருக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: அதிகாரம், செயல்திறன் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மனித மாண்பை மறைத்துவிடும் புதிய பாபேல் கோபுரத்தை உருவாக்கும் நிலைக்கு செல்லக்கூடாது என்றும், ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கும் தொழில்நுட்பம் சேவை செய்ய வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மனித மாண்பும் செயற்கை நுண்ணறிவும் சவால்கள், வாய்ப்புகள் மற்றும் கட்டுப்பாடு என்ற தலைப்பில் இடம்பெற்ற அனைத்துலக கத்தோலிக்க சட்டமியற்றுவோர் வலையமைப்பின் உறுப்பினர்களின் ஆண்டு கூட்டத்தில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை பாதுகாத்து பொதுநலனை மேம்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சி மனித குலத்தின் முன் ஒரு முக்கியமான அறநெறி கேள்வியை எழுப்புவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, தொழில்நுட்பத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டிலும் எதை செய்ய வேண்டும் என்பதே முக்கியமான கேள்வி என்று சுட்டிக்காட்டினார். மேலும் செயற்கை நுண்ணறிவுக்கான பொறுப்பான சட்டங்களை உருவாக்குமாறு சட்டம் இயற்றுவோரை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, தனியுரிமை, அடிப்படை உரிமைகள், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாப்பதுடன் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு மற்றும் சுரண்டலை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தன்னாட்சி மேற்பார்வை, வலுவான சட்ட கட்டமைப்புகள் மற்றும் பொறுப்பான அரசியல் தலைமை அவசியம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு ஏழை நாடுகளை செல்வந்த நாடுகளின் மீது மேலும் சார்ந்திருக்க செய்து புதிய வகையான பொருளாதார அல்லது தொழில்நுட்ப காலனி ஆதிக்கத்தை உருவாக்கும் ஆபத்து உள்ளதாகவும் திருத்தந்தை கவலை தெரிவித்தார்.
0: ஆகஸ்ட் 20 வியாழனன்று லெபனான் அரசு தலைவர் ஜோசப் அவுன் அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து ஜோசப் அவுன் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீட செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லெபனான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான முத்தமைப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் குறித்து திருப்பீடத்தின் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இப்பேச்சுவார்த்தைகள் நட்புறவுடன் நடைபெற்றதுடன் லெபனானின் தெற்கு எல்லைகளை நிலைப்படுத்தி நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கையெழுத்தான முத்தரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை மையமாக கொண்டிருந்தன. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு திருப்பீடம் மகிழ்ச்சி தெரிவித்த போதிலும், அதை நடைமுறைப்படுத்தப்படுவதில் நிலவும் சிக்கல்கள் குறித்து தீவிர கவலையை வெளிப்படுத்துவதுடன் அதற்கான முயற்சிகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்தது. அமெரிக்காவின் முன்னிலையில் ஜூன் 26 அன்று கையெழுத்தான கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இஸ்ரேல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட லெபனானின் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்.
1: அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்பேரவையின் வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழு கருக்கலைப்பு மாத்திரைகளின் பரவலை தடுக்கும் நோக்கில் இறைவேண்டல் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கிய சிறப்பு இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஆகஸ்ட் 18 தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இடம்பெறும் இந்த இயக்கத்தில் கத்தோலிக்கர்கள் பங்கேற்குமாறு அமெரிக்க ஆயர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒவ்வொரு கருக்கலைப்பும் ஒரு குழந்தையின் உயிரிழப்பையும் தாய்க்கு ஏற்படும் பாதிப்பையும் உள்ளடக்கியது என்றும், கருக்கலைப்பு மாத்திரைகள் எளிதில் கிடைக்க தொடங்கியுள்ள நிலையில் கருக்கலைப்புகளின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படும் உடல்நல ஆபத்துகளும் அதிகரித்து வருவது கவலைக்குரியது என்று அமெரிக்க கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் பால் கோக்லி அவர்களும், வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழுவின் தலைவர் ஆயர் டேனியல் தாமஸ் அவர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாழ்வின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் பரிந்துரையை நாடி ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிய மொழிகளில் சிறப்பு ஜபம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கருக்கலைப்பு மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறித்து அறிந்து கொள்ளவும், அவற்றுடன் தொடர்புடைய மருந்தகங்கள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் கத்தோலிக்கர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர்.
0: மங்கோலியா முழுவதும் பாலைவனமாதல் அதிகரித்து வருவதாகவும், இது கிராமப்புற சமூகங்களில் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் அச்சுறுத்துவதாகவும் கான்சோலாட்டா சபையை சேர்ந்தவரும் காரித்தாஸ் மங்கோலியாவின் நிர்வாக இயக்குநருமான அருள் சகோதரி சாண்டா காரே அவர்கள் தெரிவித்துள்ளார். மங்கோலியா நாட்டின் தலைநகரமான உலான் பதாரில் இடம்பெற்ற பாலைவன மாதலுக்கு எதிரான ஐக்கிய நாட்டு மாநாட்டில் பேசிய அருட்சகுதி காரே அவர்கள், புல்வெளிகள் மறைந்து வருவதாகவும், நீர்நிலைகள் வற்றி வருவதாகவும், நிலம் வறண்டு போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றம், வறட்சி, தீவிர வானிலை மற்றும் அதிகப்படியான மேய்ச்சல், காடழிப்பு, தவறான நிலம் பயன்பாட்டு உள்ளிட்ட நிலையற்ற மனித செயல்பாடுகள் இந்த நெருக்கடியை மேலும் மோசமாக்குகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். பாலைவன மாதலுக்கு எதிரான ஐக்கிய நாடு ஒப்பந்தத்தின்படி மங்கோலியாவின் நிலப்பரப்பில் ஏறத்தாழ 77 விழுக்காடு நிலம் அதன் வளம் குறைதல் மற்றும் பாலைவன மாதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளை பெரிதும் நம்பியிருக்கும் மேய்ச்சல் சமூகங்களில் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. 2023 முதல் 2024 ஆண்டின் கடுமையான ஜூட் குளிர்காலத்தில் ஏறத்தாழ 79 லட்சம் விலங்குகள் உயிரிழந்துள்ளன. இது நாட்டின் கால்நடைகளின் ஏறத்தாழ 12.3 விழுக்காடு ஆகும்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்.
3: ஆகஸ்ட் 21, புனித பத்தாம் பத்திநாதர். பிரான்ஸ் நாட்டில் ரியேஸ் பகுதியில் வாழ்ந்த ஜியோவானி பட்டிசா சார்தோ மார்கரிதா பெற்றோருக்கு கிபி 1835 ஆண்டு பிறந்தார் திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர். ஜோசப் மெல்கியோர் சார்தோ என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1858 ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார். மறையுறையில் சிறந்து விளங்கிய இவர் கிபி 1867 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சால்சானோ பகுதியின் தலைமை குருவாக பொறுப்பேற்று ஆலயங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி எழுப்பினார். கிபி 1884 ஆண்டு மன்தூவா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட ஜோசப் அருட்பணியாளர்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதனை முக்கிய பணியாக மேற்கொண்டார். கிபி 1893 ஆண்டு திருத்தந்தை 13 சிங்கராயர் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஆயர் ஜோசப் கிபி 1903 ஆண்டு திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு தம் பெயரினை பத்தாம் பத்திநாதர் என்று தேர்ந்து கொண்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அனுதினமும் நற்கருணை உட்கொள்ளலாம் என்று அறிவித்த இவர் கிபி 1918 ஆண்டு திருச்சபையின் சட்ட திட்டங்களை திருத்தம் செய்து புதிய சட்ட தொகுப்பினை வெளியிட்டார். ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வளர்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகின்றேன் என்று கூறிய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் கிபி 1914 ஆண்டு ஆகஸ்ட் 20 நாள் விண்ணகம் சென்றார். தனது ஆட்சி காலத்தில் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதரை திருத்தந்தை 12 பத்திநாதர் 1954 ஆண்டு புனிதராக உயர்த்தி முதன் முதலாக நற்கருணை உட்கொள்பவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பத்தாம் பத்திநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது அழைப்புக்கேற்ற வாழ்வினை நேர்மையோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.
4: இனிய இதயங்கள் அனைவருக்கும் பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த பகுதியில் மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் எந்த அளவிற்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம்மோடு மிக தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். மீண்டுமாக இன்னும் பல கருத்துக்களை வழங்க நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர்.
5: வணக்கம் சிஸ்டர்.
4: எஸ் ஃபாதர், லாஸ்ட் டைம் வந்து டீச்சர்ஸோட பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம், அவர்கள் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக எங்களுக்கு கருத்துக்களை வழங்கினீர்கள். இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், புதிய முறையில், ஏனென்றால் பழைய முறையெல்லாம் பார்த்தா அடிப்படை ஜபங்களை ஜெபிச்சு அதை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சாலே மறைக்கேள்வி தெரிஞ்ச மாதிரி ஒரு இயல்பு நிலை இருந்தது. இப்பெல்லாம் வந்து புதிய புதிய முறையில் தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு மறைக்கேள்வி வகுப்பும் எதையாவது புதுசா இருக்காதா அப்படின்னா பிள்ளைகள் இயங்குகிறார்கள். அது மாதிரி ஏதாவது புதிய வழிமுறைகள், புதிய மெத்தடாலஜி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா ஃபாதர்?
5: நமக்கு இப்ப செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட், அதாவது மானிட இயல் முறை. அதே சமயங்கள மனித மைய மறைக்கேள்வின்னு சொல்லுவாங்க, அது வந்து சரியான தமிழாக்கம் இல்லை. ஆந்த்ரோபோ சென்ட்ரிக் அல்ல, மனிதன் அல்ல மையம்ங்கிறது. நம்ம மறைக்கேள்வி வந்து கிறிஸ்து மைய மறைக்கேள்வி தான். நம்ம பொறுத்தவரையில நமக்கு கிறிஸ்து வழியாகத்தான். அதனால எங்களுக்கு கோட்டார் மறை மாவட்டத்துல மறைக்கேள்வி கீதமே கிறிஸ்து உருவாக வேண்டும் அப்படிதான் பாடுவாங்க. ஆமா, அப்படிதான் போடுவாங்க. கிறிஸ்துவிடை மனதிலே பெற வேண்டும் என்பதனால அந்த மெதராலஜின்னு சொல்லும் போது அது மெதராலஜி தான் ஆந்த்ரோபாலஜிக்கல், அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அல்ல, ஆந்த்ரோபாலஜிக் அதாவது மானிட இயல். மானிட இயல்னு சொல்லும் போது மனிதனுடைய அனுபவங்கள் அடிப்படையில, அனுபவம் தான் எல்லா கல்விக்கும் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை அனுபவம். கற்றலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. படிக்கிறது நமக்கு அனுபவம் இல்லாததையும் படிச்சிருவோம், ஆனா கற்றுக்கொள்றதுங்கிறது வந்து லேர்ன்.
4: ஆமா,
5: அது அனுபவ ரீதி அனுபவத்தை உருவாக்குறது. அதாவது இந்த கல்வி சாதாரண கல்வியல்ல வந்து எஜுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, கல்வியாக்கும் அனுபவங்கள். அது போல இதுல வந்து கேட்டகேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், மறைக்கல்வி ஆக்கும், அதாவது நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அந்த அனுபவங்களை உருவாக்கும் போதுதான் நாம முதல்ல டீச்சர்ஸுக்கு அந்த பயிற்சி சொன்ன நேரத்துல சொன்னது இந்த கதைகள், விளையாட்டுகள், அப்படிப்பட்ட பாடல்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ப சிறாருக்கு இது நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் போன பிறகு எடுத்துக்காட்டாக இளைஞர்களுடைய மறைக்கேள்வின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட போய் விளையாட்டுகள் எல்லாருக்கும் வைக்கலாம், அவங்களுக்குரிய விளையாட்டுகளுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும் விளையாட்டுகள். அதோட முக்கியமா என்னன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த சமூகத்தை பற்றிய சமூக அனுபவங்கள். இப்ப எடுத்துக்காட்டாக இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னன்னு சொன்னா அவங்களுடைய அந்த பாலியல் சார்ந்த அனுபவம், அந்த வேவ் லெங்க்ல அவங்களை அணுகணும். அதே மாதிரி அவங்களை ஈர்க்கிறது இன்றைக்குள்ள மீடியா இதெல்லாம் இருக்குது, அந்த அனுபவங்களோட அவங்கள்ட்ட நம்ம வந்து அணுகும் போது அவங்களுக்கு அதுல கொஞ்சம் ஈடுபாடு வரும். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அப்படி அந்த அவங்கவுங்க அனுபவத்தின் அடிப்படையில அது ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட். அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட முன்னாடி எப்படி அமைச்சிருந்தாங்கன்னா மூணு ஸ்டெப்பா அமைச்சிருந்தாங்க, அனுபவம், கடவுளுடைய வார்த்தை, மாணவர் பதில்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம்னா அதை அப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண முடியாது. அனுபவம்னு சொல்லும் போதே அதனால இறைவார்த்தையும் வருது. நம்ம இறைவார்த்தையை விட்டு ஒரு அனுபவம் நமக்கு கிடையாது. கடவுளுடைய வார்த்தையும் அனுபவம் ஒண்ணுதான், நம்முடைய பதில் அதுலயே வந்துருது. ஏறக்குறைய அந்த ஒய்சிஎஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜோசப் கார்டைன் இந்த அந்த கார்டினல் வகுத்தது நோக்கு சீர்தூக்கு செயல்படு, சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அடிப்படையில இது வந்து ஒரு ப்ராசஸ், அந்த செயல்பாடு. அதுக்கப்புறமா திருப்பி அதை நம்ம பாக்குறோம், அதை சீர்தூக்கி பாக்குறோம், சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அந்த மாதிரி நமக்கு இங்க என்னன்னா நம்ம அனுபவங்களை பாக்குறோம், அந்த அனுபவங்களை இறை வார்த்தையோட உரசி பாக்குறோம். இதுல என்னன்னா இறை வார்த்தை நம்ம அனுபவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அனுபவங்கள் இறை வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மியூச்சுவல் அந்த இது இறை வார்த்தைய நம்ம வந்து அது அதுல மாணவர்களுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு பதில், இயல்பா அவங்களுடைய ஒரு மனநிலையில என்ன மாற்றம் வருது, இனி நான் இப்படி செய்வேன், இனி இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அது சில சமயங்கள ஒரு விளையாட்டுலயும் இந்த மூணு நடக்கும். ஒரு சின்ன விளையாட்டு நான் நடத்துறது உண்டு. என்னன்னா மூணு முதல்ல தனித்தனியா ஒரு சின்ன சின்ன பெபிள்ஸ் வச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு வடிவத்தை உருவாக்க சொல்லுவேன். அந்த ஒவ்வொருத்தரும் ஆனா ஒரு வடிவம் உருவாகாது, ஒவ்வொருத்தரும் பேசக்கூடாது. அடுத்து அதை ரெண்டு மூணு குரூப்பா பிரிச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவேன், என்ன எழுத்தோ வடிவம் உருவாக்கலாம்னு. ஆனாலும் எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும், அப்பவும் வராது. மூன்றாவது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது ஈஸியா வந்துடும். அவங்க கேட்ட இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றீங்கன்னு கேட்டா நம்ம வந்து தனிப்பட்ட முறையிலயோ குரூப்பிசமோ வேலை செய்யாது, எல்லாம் சேர்ந்து இணைந்து செய்தா ஒரு காரியம் சக்சஸ் ஆகிருக்கும்னு நம்ம கற்றே கொடுக்க வேண்டாம், அவங்களே அதுக்கு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு விளையாட்டுகள் மூலமாக ஒரு பாடத்தையும் அப்படி நம்ம விளையாட்டு படத்துல ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பாடத்திலையும் வார்த்தை விளையாட்டுகள் எந்த பாடத்தையும் எதை வச்சு பண்ணலாம், அதே மாதிரி அதுல வரக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் அதுகள்லாம் அந்த சிறாருடைய குழந்தைகளுடைய மாணவர்களுடைய மனசுல நின்று நிலைக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு அனுபவ அடிப்படையில உள்ள அந்த மெத்தடாலஜி கொண்டு வரணும்னு இப்ப வந்து முயற்சி பண்றோம். பாடங்கள்லயும் பாடத்திட்டங்கள் அப்படி இல்லைனாலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது எப்படி ஒவ்வொரு பாடத்தையும் இப்படி அவங்களுக்கு அனுபவமாக்குறது. இனி இந்த அனுபவத்தை உருவாக்குறதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது. ஒண்ணு வந்து விளையாட்டு, பிறகு பாடல், சொன்னேன் கதைகள், நடிப்பு, ரோல் பிளே, பிறகு குரூப் ஒர்க்கு, பிறகு ஒர்க் ஷாப்னு மாதிரி இப்படி அந்த ஒரு நாளைக்கு அந்த மறைக்கல்வி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நம்ம மறைக்கல்வி வகுப்பு மாணவர் அல்ல மாணவருடைய வீட்டுல ஒரு தாத்தாவை சுகம் இல்லாம இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த அங்க ஒரு நோயாளி சந்திக்க போறதே அது ஒரு மறைக்கல்வி. ஆமா, அந்த மாதிரி செயல் வடிவ மறைக்கல்வின்னு சொல்றேன். இப்போ பள்ளிக்கூடத்துல பிரைமரியில ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஒரு அன்பான ஒரு அணுகுமுறை இருந்தாலே நம்ம மெத்தடாலஜி அதான் ஆந்திரபலாஜிக்கல் சொல்லும் போது அதுவும் தான், அவங்கள வந்து வன்முறை இல்லாம அவங்கள வன்முறையாளர் ஆக்காம ரொம்ப அன்பான அத மறைக்கல்விக்கு நம்ம முறைசார் மறைக்கல்விக்கு மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன பரிசு கிடைக்கிறதல்ல, சிறு சேமிப்பல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஆசிரியர் நமக்கு தரக்கூடிய அந்த அணுகுமுறை, ஆசிரியர் நம்மகிட்ட காட்டக்கூடிய அணுகுமுறையில அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும். அப்படி வந்துன்னு சொன்னா இந்த ஆந்திரபலாஜிக்கல் மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எந்த மெத்தடையும் நம்ம இதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத வச்சுதான் அதோட பயன் கிடைக்காமா மாதிரி இந்த ஆந்திரபலாஜிக்கல் மெத்தடை வந்து இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு துணையாக அந்த கம்யூனிட்டேரியன் மெத்தட் ஒரு மறைக்கல்வி சூழலை ஒரு இறை நம்பிக்கை சூழலை நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் வாழ்ற இடத்துல உருவாக்குறது நல்லது.
4: தேங்க்யூ ஃபாதர். அதுவும் குறிப்பா வந்து புதிய முறைகள்ல வந்து எப்படி இந்த மறைக்கல்வி பிள்ளைகளை கையாள்வது, அதிலும் குறிப்பா பழைய முறைகளை இப்ப பின்பற்றினா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. புதிய முறைகளை நீங்க சொன்ன மாதிரி சிறு சிறு கதைகள், பாடல்கள், நடிப்பு, இந்த நற்செய்தியை முன்னிட்டு ஒரு சில பிள்ளைகளையும் நடித்து காட்டுகின்ற ஒரு சில அனுபவங்களை எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு புதிய விதத்தில மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மானுடவியலை ஒத்த அந்த ஆந்திரபாலஜிக்கலுடைய மெத்தட்ல நம்மளால
5: அவங்களுடைய ஈடுபாடு முக்கியம், மாணவர்களுடைய ஈடுபாடு அவங்களையும் கதைகளை உருவாக்க சொல்லலாம். அந்த மாதிரி
4: அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, மிக்க நன்றி ஃபாதர். உங்களை நான் அடுத்த நிகழ்வில் சந்திக்க இன்னும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு புதிய முறையில் எவ்வாறெல்லாம் மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் அறிய இருக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: அதிகாரம், செயல்திறன் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மனித மாண்பை மறைத்துவிடும் புதிய பாபேல் கோபுரத்தை உருவாக்கும் நிலைக்கு செல்லக்கூடாது என்றும், ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கும் தொழில்நுட்பம் சேவை செய்ய வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மனித மாண்பும் செயற்கை நுண்ணறிவும் சவால்கள், வாய்ப்புகள் மற்றும் கட்டுப்பாடு என்ற தலைப்பில் இடம்பெற்ற அனைத்துலக கத்தோலிக்க சட்டமியற்றுவோர் வலையமைப்பின் உறுப்பினர்களின் ஆண்டு கூட்டத்தில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை பாதுகாத்து பொதுநலனை மேம்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சி மனித குலத்தின் முன் ஒரு முக்கியமான அறநெறி கேள்வியை எழுப்புவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, தொழில்நுட்பத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டிலும் எதை செய்ய வேண்டும் என்பதே முக்கியமான கேள்வி என்று சுட்டிக்காட்டினார். மேலும், செயற்கை நுண்ணறிவுக்கான பொறுப்பான சட்டங்களை உருவாக்குமாறு சட்டம் இயற்றுவோரை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, தனியுரிமை, அடிப்படை உரிமைகள், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாப்பதுடன் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு மற்றும் சுரண்டலை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தன்னாட்சி மேற்பார்வை, வலுவான சட்ட கட்டமைப்புகள் மற்றும் பொறுப்பான அரசியல் தலைமை அவசியம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு ஏழை நாடுகளை செல்வந்த நாடுகளின் மீது மேலும் சார்ந்திருக்கச் செய்து புதிய வகையான பொருளாதார அல்லது தொழில்நுட்ப காலனி ஆதிக்கத்தை உருவாக்கும் ஆபத்து உள்ளதாகவும் திருத்தந்தை கவலை தெரிவித்தார்.
2: ஆகஸ்ட் 20 வியாழனன்று லெபனான் அரசு தலைவர் ஜோசப் அவுன் அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து ஜோசப் அவுன் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீட செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லெபனான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான முத்தமைப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் குறித்து திருப்பீடத்தின் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இப்பேச்சுவார்த்தைகள் நட்புறவுடன் நடைபெற்றதுடன் லெபனானின் தெற்கு எல்லைகளை நிலைப்படுத்தி நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கையெழுத்தான முத்தரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை மையமாக கொண்டிருந்தன. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு திருப்பீடம் மகிழ்ச்சி தெரிவித்த போதிலும், அதை நடைமுறைப்படுத்தப்படுவதில் நிலவும் சிக்கல்கள் குறித்து தீவிர கவலையை வெளிப்படுத்துவதுடன் அதற்கான முயற்சிகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்தது. அமெரிக்காவின் முன்னிலையில் ஜூன் 26 அன்று கையெழுத்தான கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இஸ்ரேல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட லெபனானின் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்.
1: அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்பேரவையின் வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழு கருக்கலைப்பு மாத்திரைகளின் பரவலை தடுக்கும் நோக்கில் இறைவேண்டல் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கிய சிறப்பு இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஆகஸ்ட் 18 தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இடம்பெறும் இந்த இயக்கத்தில் கத்தோலிக்கர்கள் பங்கேற்குமாறு அமெரிக்க ஆயர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒவ்வொரு கருக்கலைப்பும் ஒரு குழந்தையின் உயிரிழப்பையும் தாய்க்கு ஏற்படும் பாதிப்பையும் உள்ளடக்கியது என்றும், கருக்கலைப்பு மாத்திரைகள் எளிதில் கிடைக்க தொடங்கியுள்ள நிலையில் கருக்கலைப்புகளின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படும் உடல்நல ஆபத்துகளும் அதிகரித்து வருவது கவலைக்குரியது என்று அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்பேரவையின் தலைவர் பேராயர் பால் கோக்லி அவர்களும், வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழுவின் தலைவர் ஆயர் டேனியல் தாமஸ் அவர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாழ்வின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் பரிந்துரையை நாடி ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிய மொழிகளில் சிறப்பு ஜபம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும், கருக்கலைப்பு மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறித்து அறிந்து கொள்ளவும், அவற்றுடன் தொடர்புடைய மருந்தகங்கள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் கத்தோலிக்கர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர்.
2: மங்கோலியா முழுவதும் பாலைவனமாதல் அதிகரித்து வருவதாகவும், இது கிராமப்புற சமூகங்களில் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் அச்சுறுத்துவதாகவும் கான்சோலாட்டா சபையை சேர்ந்தவரும் காரித்தாஸ் மங்கோலியாவின் நிர்வாக இயக்குநருமான அருள் சகோதரி சாண்டா காரே அவர்கள் தெரிவித்துள்ளார். மங்கோலியா நாட்டின் தலைநகரமான உலான் பதாரில் இடம்பெற்ற பாலைவன மாதலுக்கு எதிரான ஐக்கிய நாட்டு மாநாட்டில் பேசிய அருட்சகுதி காரே அவர்கள், புல்வெளிகள் மறைந்து வருவதாகவும், நீர்நிலைகள் வற்றி வருவதாகவும், நிலம் வறண்டு போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றம், வறட்சி, தீவிர வானிலை மற்றும் அதிகப்படியான மேய்ச்சல், காடழிப்பு, தவறான நிலம் பயன்பாட்டு உள்ளிட்ட நிலையற்ற மனித செயல்பாடுகள் இந்த நெருக்கடியை மேலும் மோசமாக்குகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். பாலைவன மாதலுக்கு எதிரான ஐக்கிய நாடு ஒப்பந்தத்தின்படி மங்கோலியாவின் நிலப்பரப்பில் ஏறத்தாழ 77 விழுக்காடு நிலம் அதன் வளம் குறைதல் மற்றும் பாலைவன மாதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளை பெரிதும் நம்பியிருக்கும் மேய்ச்சல் சமூகங்களில் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. 2023 முதல் 2024 ஆண்டின் கடுமையான ஜூட் குளிர்காலத்தில் ஏறத்தாழ 79 லட்சம் விலங்குகள் உயிரிழந்துள்ளன. இது நாட்டின் கால்நடைகளின் ஏறத்தாழ 12.3 விழுக்காடு ஆகும்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் சான் மரினோவிற்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் சான் மரினோவிற்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள். ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக சான் மரினோ பேராலயத்தில் திரு அவை சமூகத்தினரை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சான் மரினோவின் பாதுகாவலரான புனித திருத்தொண்டர் மரினஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பேராலயத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மறைமாவட்டத்தின் நம்பிக்கை மற்றும் துணிச்சல் நிறைந்த வரலாற்றை நாம் கொண்டாடுகிறோம். ஏறத்தாழ 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பு புனித மரினஸும் புனித லியோவும் நற்செய்தியை அறிவித்து மனிதர் இறைவனின் சாயல் என்ற அடிப்படையில் சுதந்திரம், ஒருவருக்கொருவர் மரியாதை மற்றும் ஒன்றிப்பு ஆகிய கிறிஸ்தவ மதிப்புகளால் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினார். முதலில் இளைஞர்களுக்கு நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன். வாழ்க்கையில் எளிதான மற்றும் உடனடியான பதில்களை தேடி நின்று விடாதீர்கள். உங்கள் இதயத்தில் அழகிற்கும் நன்மைக்கும் நிறைவான வாழ்விற்குமான பெரிய ஏக்கங்களை உயிருடன் வைத்திருங்கள். உங்கள் இதயம் முடிவில்லாததை நோக்கி திறந்திருக்கும் ஒரு சாளரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஏக்கங்களை பின்பற்றும் போது அவை உங்களை இறைவனை சந்திக்கும் உயரத்திற்கு அழைத்து செல்லும். உங்கள் வாழ்வில் இறைவன் வழங்கிய அழைப்பை துணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமணம், அர்ப்பணிக்கப்பட்ட துறவர வாழ்வு, அருள் பணியாளர் பணி, தொழிற்முறை வாழ்க்கை, சமூக மற்றும் அரசியல் பொறுப்புகள் என அந்த அழைப்பு உங்களுக்குரியதோ அதை தேர்ந்தெடுத்து அதற்காக உங்கள் திறமைகளையும் கொடைகளையும் முழுமையாக அர்ப்பணியுங்கள். அன்பு மற்றும் நீதியின் பணிகளில் ஈடுபட்டு உலகிற்கு அமைதியின் சாட்சிகளாக இருங்கள். அருள் பணியாளர்கள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் குழந்தைகளின் மனித மற்றும் கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக உழைக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெளியில் அதிகம் தெரியாத பணியாக இருந்தாலும் மிகவும் முக்கியமானதும் மதிப்புக்குரியதும் ஆகும். குறிப்பாக குடும்பமே நம்பிக்கையின் முதல் பள்ளி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே குடும்பங்களுக்கும் திரு அவை சமூகங்களுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை. பெற்றோர் தங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து கிறிஸ்தவ மதிப்புகளை மகிழ்ச்சியுடன் தங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். கிறிஸ்தவ உருவாக்கம் திருமுழுக்கு மற்றும் திருவருட்சாதன வாழ்வின் அழகையும் மகிழ்ச்சியையும் முதலில் எடுத்துரைக்க வேண்டும். திருப்பலியை ஒரே உயிருள்ள உடலின் கூட்டு வழிபாடாக அனைவரும் பங்கேற்று வாழ வேண்டும். ஆண்டவரின் மேசையிலிருந்து வலிமை பெற்று உலகின் பாதைகளில் அவரது ஒளியை எடுத்து செல்ல வேண்டும். நற்செய்தி ஒவ்வொரு காலத்திற்குமான மனிதர்களுக்கும் சுதந்திரத்தின் பாதையாகும். இயேசு கிறிஸ்துவிலும் அவரது வார்த்தையிலும் மனித வாழ்வின் ஆழமான கேள்விகள், காயங்கள் மற்றும் ஏக்கங்களுக்கு உண்மையான பொருளும் பதிலும் கிடைக்கின்றன. எனவே நாம் வாழக்கூடிய மிகப்பெரிய கொடை நம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவை சந்திக்க உதவுவதே ஆகும். அவர்களின் முழுமையான நலனை மனதில் கொண்டு அன்பின் பணிகளை தொடர்ந்து செய்வோம். போர்களாலும் வன்முறைகளாலும் அச்சத்தாலும் காயமடைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். பிறரை பற்றிய பயம் மற்றும் பிரிவினை அதிகரித்து வரும் நிலையில் நற்செய்தியின் பாதையில் இன்னும் உறுதியுடன் நடப்பதே நமது பதிலாக இருக்க வேண்டும். அது பலவீனங்களை பாதுகாக்கவும் மன்னிப்பு, ஒன்றிப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் நமக்கு கற்றுத்தருகிறது. மக்கள் தொகை குறைதல் மற்றும் சேவை வசதிகளின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் சான் மரினோவின் சிறிய சமூகங்கள் ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் குடும்ப உணர்வை உயிருடன் வைத்திருப்பது பாராட்டத்தக்கது. இத்தகைய சிறிய சமூகங்கள் சகோதரத்துவம் மற்றும் அமைதியின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒளி சுடர்களாக விளங்குகின்றன. இறுதியாக எனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு வார்த்தையை உங்களிடம் கூறுகிறேன். ஒன்றிப்பு உங்கள் பங்கு தளங்கள் இடையிலும் அருள்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் இடையிலும் பல்வேறு அழைப்புகள் மற்றும் பணிக்கிடையிலும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக இருங்கள். புனித மரினஸும் புனித லியோவும் தொடங்கிய பணியை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் வளர்த்தெடுப்போம். உங்கள் அன்பான வரவேற்பிற்கு நன்றி. என் ஜபங்களில் உங்களை நினைத்து கொள்கிறேன். நீங்களும் திருத்தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.
2: ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அங்குள்ள பொது அரண்மனையில் அந்நாட்டின் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமை சமூக பிரதிநிதிகளை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை: உங்கள் நாட்டிற்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகின் மிக பழமையான குடியரசாக விளங்கும் சான் மரினோவின் பாரம்பரியம் 4 தொடக்க காலம் வரை செல்கிறது. 1982 புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களும் 2011 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களும் மேற்கொண்ட பயணங்களைத் தொடர்ந்து திருத்தந்தையர் ஆட்சி பீடத்திற்கும் சான் மரினோவிற்கும் இடையிலான ஆழமான உறவை உறுதிப்படுத்தும் வகையில் எனது வருகை அமைகிறது. உங்கள் குடியரசின் லட்சியமான சுதந்திரம் என்பது அரசியல் சுதந்திரத்தை மட்டும் குறிக்கவில்லை. உண்மையான குடிமை சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் மதிப்பதிலும் அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதிலும் தொடங்குகிறது. இந்த சுதந்திரம் இறைவனிடமிருந்து கிடைத்த கொடை. அவரது குரல் ஒவ்வொரு மனிதரின் மனச்சான்றிலும் ஒலிக்கிறது. எனவே சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பது மனச்சான்றின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதாகும். உண்மையை தேடி தங்கள் மனச்சான்றுக்கு உண்மையாக வாழ்ந்து துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ளும் அனைவருடனும் நாம் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகிறோம். ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாவலரான புனித தோமஸ் மோர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். மேலும் சுதந்திரம் என்பது தன்னையே வழங்குதல், ஒன்றிப்பு, சந்திப்பு மற்றும் உரையாடல் ஆகியவற்றில் நிறைவேறுகிறது. கிறிஸ்தவ பார்வையில் சுதந்திரமும் ஒன்றிப்பும் ஒன்றோடொன்று இணைந்தவை. உங்கள் நாட்டின் நிறுவனர்களான புனித மரினஸ் மற்றும் புனித லியோ சுதந்திரமான மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்கியவர்களாக திகழ்ந்தனர். இறைவாக்கினர் நெகேமியா எருசலேமை மறுகட்டி எழுப்பியதைப் போல அவர்கள் மக்களிடையே உறவுகளையும் ஒன்றிப்பையும் உருவாக்கினர். லிபர்டஸ் என்பது அமைதியை கட்டு எழுப்புவதில் தீவிரமாக பங்கேற்பதையும் குறிக்கிறது. இதற்காக உங்கள் நாட்டின் முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக அனைத்துலக உறவுகளை வளர்ப்பதற்கும் நாடுகளுக்கிடையேயான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் தூதரகமும் பல்தரப்பு ஒத்துழைப்பும் முக்கியமான வழிகளாகும். சிரமமான தரப்புகளுடன் கூட உரையாடி பணிவுடனும் பொறுமையுடனும் நல்லெண்ணத்தை வளர்ப்பதன் மூலம் அமைதியை உருவாக்க வேண்டும். சான் மரினோ போன்ற சிறிய நாடுகள் குடிமக்களின் தேவைகளுக்கு அரசியல் நிர்வாகம் நெருக்கமாக செயல்படும் நல்ல அரசியலுக்கான ஆய்வகமாக விளங்க முடியும். பொதுநலம், சமூக நீதி, ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு போன்ற கத்தோலிக்க சமூக கோட்பாடுகள் இந்த பணிக்கு வழிகாட்டியாக அமையலாம். இந்த ஆய்வகத்தின் முக்கிய இலக்கு மனிதரை பராமரித்தலாகும். கருத்தரித்த தருணத்திலிருந்து இயற்கையான மரணம் வரை ஒவ்வொரு மனித உயிரையும் பாதுகாப்பது நமது கடமையாகும். தொழில்நுட்பம் மனிதர்களுக்கிடையேயான பரஸ்பர அக்கறைக்கு உதவ வேண்டும். ஆனால் அது மனித சுதந்திரத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் பறித்துவிடக்கூடாது. துன்பப்படுவோரையும் சோதனையில் இருப்போரையும் வரவேற்கும் சான் மரினோவின் பாரம்பரியத்தை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக உக்ரைன் மக்களுக்கு வழங்கிய ஆதரவையும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்கிறேன். ஆட்சியாளர்களே, குடிமக்களே, திரு அவை சமூகத்தினரே, ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பொதுநலனையும் பாதுகாப்பதற்கான துணிச்சலான தொலைநோக்கு பார்வையுடைய உங்கள் முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். சான் மரினோ குடியரசிற்கு வருகை தருவதால் எனக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 22 அரசியான புனித கன்னிமரியா. அகில உலக திருச்சபை 1954 புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டாடி வந்த வேளையில் புனித மரியன்னையின் மீதான பக்தி அதிகரிக்க தொடங்கியது. புனித மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனப்படுத்துமாறு உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விண்ணப்பங்கள் ரோமைக்கு சென்றடைய திருத்தந்தை 12 பத்திநாதர் 1954 ஆண்டு அக்டோபர் 11 நாள் மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனம் செய்தார். கப்ரியேல் வானதூதர் மரியன்னைக்கு தூதுரைத்த போதும் மரியன்னையை எலிசபெத்து வாழ்த்திய போதும் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று புகழ்ந்தேத்தினார்கள். புனித எஃப்ரேம் புனித மரியன்னையை விண்ணுலக மகிமையிலே உருவான கண்ணிமை குன்றாத அரசியே என்றும் புனித நசியான் பூவுலகினை ஆளும் அரசரை ஈன்ற அன்னையே என்றும் வாழ்த்தி அன்னையை அனைத்துலகிற்கும் அரசியாக பதிவு செய்கின்றார்கள். கிராத்தே நகர் புனித ஆண்ட்ரூ மரியன்னையினை மனு குலத்தின் அரசியே என்றும் புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே என்றும் 8 நூற்றாண்டில் வாழ்ந்த புனித 2 கிரகோரி அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி என்றும் மரியன்னையை புகழ்கின்றார்கள். திருத்தந்தை 9 பத்திநாதர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் அன்பு தாயே மாந்தர்களின் அன்னையே எங்களுடைய மீட்புக்கான செயலை தாய்க்குரிய அன்போடு அணுகுவீராக என்று அன்போடு மன்றாடுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறையியல் வல்லுநர்கள் புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்கள் புனித மரியன்னையை அரசியாக போற்றி புகழ்ந்திருப்பதனை திருத்தந்தை 12 பத்திநாதர் அங்கீகரித்து அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார். புனித கன்னி மரியா அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காகவும் அவர்கள் நன்கு ஆட்சி புரிந்திட வேண்டும் என்றும் ஜெபிப்போம்.

0: செய்திகள்.
1: ஜெபம், மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு மற்றும் தனது கிறிஸ்தவ வேர்களை மீண்டும் நினைவு கூறும் உணர்வுடன் திருத்தந்தை 14 லியோ அவர்களை August 22 வரவேற்க சான் மரினோ குடியரசு தயாராகி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான இல் கலர் டெல் கிரானோ மையத்தில் வசிப்பவர்கள் திருத்தந்தையின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். சான் மரினோ குடியரசின் வெள்ளை மற்றும் இளநீல நிறங்களில் சிறிய ஜெபமாலை ஒன்றையும் தங்களது எண்ணங்கள் மற்றும் மதிப்புகளை பகிரும் கடிதத்தையும் அவர்கள் தயாரித்துள்ளனர். போர்களால் துன்புறும் உயிரிழக்கும் குழந்தைகளுக்காகவும் உலக அமைதிக்காகவும் திருத்தந்தை ஜெபிக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய வேண்டுகோளாக உள்ளது. முதியோருக்கான பராமரிப்பு மையத்தில் வசிப்பவர்களும் திருத்தந்தையின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்குகின்றனர். அவர்களில் சிலர் 1982 திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் சான் மரினோவுக்கு வருகை தந்ததை நினைவு கூறுகின்றனர். மேலும் சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமைதி குறித்து பேசும் திருத்தந்தை 14 லியோ அவர்களை நேரில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றனர். திருத்தந்தையின் சான் மரினோ பயணத்தின் இறுதி நிகழ்வு அந்நாட்டின் நிறுவனரும் பாதுகாவலருமான புனித மரினஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித மரினஸ் பேராலயத்தில் நடைபெறுகிறது. இந்த வருகை சான் மரினோவின் கிறிஸ்தவ வேர்களையும் சுதந்திரம், உண்மை, கிறிஸ்தவ அன்பு ஆகிய மதிப்புகளையும் மீண்டும் கண்டறியும் வாய்ப்பாக அமையும் என்று பேராலய அதிபர் அருட்தந்தை மார்க்கோ மசாந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: அமைதியான சகவாழ்வு, உரையாடல் மற்றும் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை கௌரவிக்கும் சையத் விருதுக்கான 2027 ஆண்டிற்கான பரிந்துரைகள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. வரும் October 1, 2026 வரை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விருதுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம். அல் அசார் பல்கலைக்கழகத்தின் தலைமை இமாம் அகமது அல் தயிப் மற்றும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோருக்கு இடையே கடந்த 2019 அபுதாபியில் இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை தொடர்ந்து இவ்விருது நிறுவப்பட்டது. அந்த சந்திப்பின் போது உலக அமைதி மற்றும் சகவாழ்வுக்கான மனித சகோதரத்துவம் பற்றிய ஆவணத்தில் அவர்கள் கையெழுத்திட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிறுவனரான ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யான் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் இவ்விருது $1 million பரிசு தொகையை கொண்டுள்ளது. மதம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்கும் அவர் வழங்கிய மனிதநேயம், மரியாதை மற்றும் சேவையை இது பிரதிபலிக்கிறது. மனித சகோதரத்துவத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னோடி மனிதநேய முயற்சிகளை அங்கீகரிக்க இவ்விருது முயல்கிறது என்று பொதுச் செயலாளர் நீதிபதி முகமது அப்துல் சலாம் அவர்கள் தெரிவித்தார். 2026 ஆண்டிற்கான விருது அஜர்பைஜான், அர்மீனியா நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கும் தாவூன் என்ற பாலஸ்தீனிய மனிதநேய அமைப்பிற்கும் ஆப்கானிய பெண் உரிமை போராளியான ஜர்கா யாப்தாலி என்பவருக்கும் வழங்கப்பட்டது. 2019 தொடங்கப்பட்டதிலிருந்து நலவாழ்வு, கல்வி உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பங்காற்றியதற்காக 20 சேர்ந்த 20 இவ்விருது அங்கீகரித்துள்ளது.
1: August 10 கொலம்பியாவின் 5 பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட 2,00,000 மேற்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குமாறு கொலம்பிய காரிதாஸ் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த பேரழிவில் 300 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 1,000+ காயமடைந்துள்ளனர். மேலும் வீடுகள், மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கு நீண்ட கால ஆதரவு தேவைப்படுவதாக காரிதாஸ் தெரிவித்துள்ளது. சோச்சாவின் ஆயரும் கொலம்பிய காரிதாஸ் அமைப்பின் தலைவருமான ஆயர் ஜுவான் கார்லோஸ் பாரட்டோ பாரட்டோ அவர்கள் கொலம்பிய ஆயர்கள் பேரவை, மறை மாவட்டங்கள், அரசு அதிகாரிகள், குடிமை சமூகம் மற்றும் உலகளாவிய அமைப்புகளுடன் இணைந்து திரு அவை நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து வருவதாக தெரிவித்தார். சேதமடைந்த அல்லது தகர்க்கப்பட்ட வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்களுக்கு உணவு, மருந்துகள், கூடாரங்கள், மெத்தைகள் மற்றும் சமையல் உபகரணங்கள் ஆகியவை உடனடி முன்னுரிமைகளில் அடங்கும். திரு அவையின் நலவாழ்வு சேவைகள் மூலம் உளவியல் ஆதரவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஊடகங்களின் கவனம் குறைந்தாலும் உதவிகள் நின்றுவிடக்கூடாது என்று வலியுறுத்திய ஆயர் பாரட்டோ அவர்கள் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்கள் மற்றும் பிற இன்றியமையாத உள்கட்டமைப்புகளை மீண்டும் கட்டி எழுப்ப நீண்டகால ஆதரவு தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதிப்பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் சான் மரினோவிற்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், இன்றைய புனிதர் மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் சான் மரினோவிற்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள். August 22 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக சான் மரினோ பேராலயத்தில் திரு அவை சமூகத்தினரை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை: அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சான் மரினோவின் பாதுகாவலரான புனித திருத்தொண்டர் மரினஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பேராலயத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மறைமாவட்டத்தின் நம்பிக்கை மற்றும் துணிச்சல் நிறைந்த வரலாற்றை நாம் கொண்டாடுகிறோம். ஏறத்தாழ 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பு புனித மரினஸும் புனித லியோவும் நற்செய்தியை அறிவித்து மனிதர் இறைவனின் சாயல் என்ற அடிப்படையில் சுதந்திரம், ஒருவருக்கொருவர் மரியாதை மற்றும் ஒன்றிப்பு ஆகிய கிறிஸ்தவ மதிப்புகளால் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினார். முதலில் இளைஞர்களுக்கு நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன். வாழ்க்கையில் எளிதான மற்றும் உடனடியான பதில்களை தேடி நின்று விடாதீர்கள். உங்கள் இதயத்தில் அழகிற்கும் நன்மைக்கும் நிறைவான வாழ்விற்குமான பெரிய ஏக்கங்களை உயிருடன் வைத்திருங்கள். உங்கள் இதயம் முடிவில்லாததை நோக்கி திறந்திருக்கும் ஒரு சாளரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஏக்கங்களை பின்பற்றும் போது அவை உங்களை இறைவனை சந்திக்கும் உயரத்திற்கு அழைத்து செல்லும். உங்கள் வாழ்வில் இறைவன் வழங்கிய அழைப்பை துணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமணம், அர்ப்பணிக்கப்பட்ட துறவர வாழ்வு, அருள் பணியாளர் பணி, தொழிற்முறை வாழ்க்கை, சமூக மற்றும் அரசியல் பொறுப்புகள் என அந்த அழைப்பு உங்களுக்குரியதோ அதை தேர்ந்தெடுத்து அதற்காக உங்கள் திறமைகளையும் கொடைகளையும் முழுமையாக அர்ப்பணியுங்கள். அன்பு மற்றும் நீதியின் பணிகளில் ஈடுபட்டு உலகிற்கு அமைதியின் சாட்சிகளாக இருங்கள். அருள் பணியாளர்கள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் குழந்தைகளின் மனித மற்றும் கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக உழைக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெளியில் அதிகம் தெரியாத பணியாக இருந்தாலும் மிகவும் முக்கியமானதும் மதிப்புக்குரியதும் ஆகும். குறிப்பாக குடும்பமே நம்பிக்கையின் முதல் பள்ளி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே குடும்பங்களுக்கும் திரு அவை சமூகங்களுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை. பெற்றோர் தங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து கிறிஸ்தவ மதிப்புகளை மகிழ்ச்சியுடன் தங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். கிறிஸ்தவ உருவாக்கும் திருமுழுக்கு மற்றும் திருவருட்சாதன வாழ்வின் அழகையும் மகிழ்ச்சியையும் முதலில் எடுத்துரைக்க வேண்டும். திருப்பலியை ஒரே உயிருள்ள உடலின் கூட்டு வழிபாடாக அனைவரும் பங்கேற்று வாழ வேண்டும். ஆண்டவரின் மேசையிலிருந்து வலிமை பெற்று உலகின் பாதைகளில் அவரது ஒளியை எடுத்து செல்ல வேண்டும். நற்செய்தி ஒவ்வொரு காலத்திற்குமான மனிதர்களுக்கும் சுதந்திரத்தின் பாதையாகும். இயேசு கிறிஸ்துவிலும் அவரது வார்த்தையிலும் மனித வாழ்வின் ஆழமான கேள்விகள், காயங்கள் மற்றும் ஏக்கங்களுக்கு உண்மையான பொருளும் பதிலும் கிடைக்கின்றன. எனவே நாம் வாழக்கூடிய மிகப்பெரிய கொடை நம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவை சந்திக்க உதவுவதே ஆகும். அவர்களின் முழுமையான நலனை மனதில் கொண்டு அன்பின் பணிகளை தொடர்ந்து செய்வோம். போர்களாலும் வன்முறைகளாலும் அச்சத்தாலும் காயமடைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். பிறரை பற்றிய பயம் மற்றும் பிரிவினை அதிகரித்து வரும் நிலையில் நற்செய்தியின் பாதையில் இன்னும் உறுதியுடன் நடப்பதே நமது பதிலாக இருக்க வேண்டும். அது பலவீனங்களை பாதுகாக்கவும் மன்னிப்பு, ஒன்றிப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் நமக்கு கற்றுத்தருகிறது. மக்கள் தொகை குறைதல் மற்றும் சேவை வசதிகளின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் சான் மரினோவின் சிறிய சமூகங்கள் ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் குடும்ப உணர்வை உயிருடன் வைத்திருப்பது பாராட்டத்தக்கது. இத்தகைய சிறிய சமூகங்கள் சகோதரத்துவம் மற்றும் அமைதியின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒளி சுடர்களாக விளங்குகின்றன. இறுதியாக, எனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு வார்த்தையை உங்களிடம் கூறுகிறேன். ஒன்றிப்பு உங்கள் பங்கு தளங்கள் இடையிலும் அருள்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் இடையிலும் பல்வேறு அழைப்புகள் மற்றும் பணிக்கிடையிலும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக இருங்கள். புனித மரினஸும் புனித லியோவும் தொடங்கிய பணியை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் வளர்த்தெடுப்போம். உங்கள் அன்பான வரவேற்பிற்கு நன்றி. என் ஜபங்களில் உங்களை நினைத்து கொள்கிறேன். நீங்களும் திருத்தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.
2: ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக அங்குள்ள பொது அரண்மனையில் அந்நாட்டின் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமை சமூக பிரதிநிதிகளை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை: உங்கள் நாட்டிற்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகின் மிக பழமையான குடியரசாக விளங்கும் சான் மரினோவின் பாரம்பரியம் 4 தொடக்க காலம் வரை செல்கிறது. 1982 புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களும் 2011 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களும் மேற்கொண்ட பயணங்களைத் தொடர்ந்து திருத்தந்தையர் ஆட்சி பீடத்திற்கும் சான் மரினோவிற்கும் இடையிலான ஆழமான உறவை உறுதிப்படுத்தும் வகையில் எனது வருகை அமைகிறது. உங்கள் குடியரசின் லட்சியமான சுதந்திரம் என்பது அரசியல் சுதந்திரத்தை மட்டும் குறிக்கவில்லை. உண்மையான குடிமை சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் மதிப்பதிலும் அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதிலும் தொடங்குகிறது. இந்த சுதந்திரம் இறைவனிடமிருந்து கிடைத்த கொடை. அவரது குரல் ஒவ்வொரு மனிதரின் மனச்சான்றிலும் ஒலிக்கிறது. எனவே சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பது மனச்சான்றின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதாகும். உண்மையை தேடி தங்கள் மனச்சான்றுக்கு உண்மையாக வாழ்ந்து துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ளும் அனைவருடனும் நாம் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகிறோம். ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாவலரான புனித தோமஸ் மோர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். மேலும் சுதந்திரம் என்பது தன்னையே வழங்குதல், ஒன்றிப்பு, சந்திப்பு மற்றும் உரையாடல் ஆகியவற்றில் நிறைவேறுகிறது. கிறிஸ்தவ பார்வையில் சுதந்திரமும் ஒன்றிப்பும் ஒன்றோடொன்று இணைந்தவை. உங்கள் நாட்டின் நிறுவனர்களான புனித மரினஸ் மற்றும் புனித லியோ சுதந்திரமான மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்கியவர்களாக திகழ்ந்தனர். இறைவாக்கினர் நெகேமியா எருசலேமை மறுகட்டி எழுப்பியதைப் போல அவர்கள் மக்களிடையே உறவுகளையும் ஒன்றிப்பையும் உருவாக்கினர். லிபர்டஸ் என்பது அமைதியை கட்டு எழுப்புவதில் தீவிரமாக பங்கேற்பதையும் குறிக்கிறது. இதற்காக உங்கள் நாட்டின் முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக அனைத்துலக உறவுகளை வளர்ப்பதற்கும் நாடுகளுக்கிடையேயான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் தூதரகமும் பல்தரப்பு ஒத்துழைப்பும் முக்கியமான வழிகளாகும். சிரமமான தரப்புகளுடன் கூட உரையாடி பணிவுடனும் பொறுமையுடனும் நல்லெண்ணத்தை வளர்ப்பதன் மூலம் அமைதியை உருவாக்க வேண்டும். சான் மரினோ போன்ற சிறிய நாடுகள் குடிமக்களின் தேவைகளுக்கு அரசியல் நிர்வாகம் நெருக்கமாக செயல்படும் நல்ல அரசியலுக்கான ஆய்வகமாக விளங்க முடியும். பொதுநலம், சமூக நீதி, ஒருமைப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு போன்ற கத்தோலிக்க சமூக கோட்பாடுகள் இந்த பணிக்கு வழிகாட்டியாக அமையலாம். இந்த ஆய்வகத்தின் முக்கிய இலக்கு மனிதரை பராமரித்தலாகும். கருத்தரித்த தருணத்திலிருந்து இயற்கையான மரணம் வரை ஒவ்வொரு மனித உயிரையும் பாதுகாப்பது நமது கடமையாகும். தொழில்நுட்பம் மனிதர்களுக்கிடையேயான பரஸ்பர அக்கறைக்கு உதவ வேண்டும். ஆனால் அது மனித சுதந்திரத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் பறித்துவிடக்கூடாது. துன்பப்படுவோரையும் சோதனையில் இருப்போரையும் வரவேற்கும் சான் மரினோவின் பாரம்பரியத்தை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக உக்ரைன் மக்களுக்கு வழங்கிய ஆதரவையும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்கிறேன். ஆட்சியாளர்களே, குடிமக்களே, திரு அவை சமூகத்தினரே, ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பொதுநலனையும் பாதுகாப்பதற்கான துணிச்சலான தொலைநோக்கு பார்வையுடைய உங்கள் முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். சான் மரினோ குடியரசிற்கு வருகை தருவதால் எனக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 22 அரசியான புனித கன்னி மரியா. அகில உலக திருச்சபை 1954 புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டாடி வந்த வேளையில் புனித மரியன்னையின் மீதான பக்தி அதிகரிக்க தொடங்கியது. புனித மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனப்படுத்துமாறு உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விண்ணப்பங்கள் ரோமைக்கு சென்றடைய திருத்தந்தை 12 பத்திநாதர் 1954 ஆண்டு அக்டோபர் 11 நாள் மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனம் செய்தார். கப்ரியேல் வானதூதர் மரியன்னைக்கு தூதுரைத்த போதும் மரியன்னையை எலிசபெத்து வாழ்த்திய போதும் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று புகழ்ந்தேத்தினார்கள். புனித எஃப்ரேம் புனித மரியன்னையை விண்ணுலக மகிமையிலே உருவான கண்ணிமை குன்றாத அரசியே என்றும் புனித நசியான் பூவுலகினை ஆளும் அரசரை ஈன்ற அன்னையே என்றும் வாழ்த்தி அன்னையை அனைத்துலகிற்கும் அரசியாக பதிவு செய்கின்றார்கள். கிராத்தே நகர் புனித ஆண்ட்ரூ மரியன்னையினை மனு குலத்தின் அரசியே என்றும் புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே என்றும் 8 நூற்றாண்டில் வாழ்ந்த புனித 2 கிரகோரி அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி என்றும் மரியன்னையை புகழ்கின்றார்கள். திருத்தந்தை 9 பத்திநாதர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் அன்பு தாயே மாந்தர்களின் அன்னையே எங்களுடைய மீட்புக்கான செயலை தாய்க்குரிய அன்போடு அணுகுவீராக என்று அன்போடு மன்றாடுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறையியல் வல்லுநர்கள் புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்கள் புனித மரியன்னையை அரசியாக போற்றி புகழ்ந்திருப்பதனை திருத்தந்தை 12 பத்திநாதர் அங்கீகரித்து அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார். புனித கன்னிமரியா அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காகவும் அவர்கள் நன்கு ஆட்சி புரிந்திட வேண்டும் என்றும் ஜெபிப்போம்.

0: செய்திகள்.
1: ஜெபம், மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு மற்றும் தனது கிறிஸ்தவ வேர்களை மீண்டும் நினைவு கூறும் உணர்வுடன் திருத்தந்தை 14 லியோ அவர்களை ஆகஸ்ட் 22 நாள் வரவேற்க சான் மரினோ குடியரசு தயாராகி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான இல் கலர் டெல் கிரானோ மையத்தில் வசிப்பவர்கள் திருத்தந்தையின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். சான் மரினோ குடியரசின் வெள்ளை மற்றும் இளநீல நிறங்களில் சிறிய ஜெபமாலை ஒன்றையும் தங்களது எண்ணங்கள் மற்றும் மதிப்புகளை பகிரும் கடிதத்தையும் அவர்கள் தயாரித்துள்ளனர். போர்களால் துன்புறும் உயிரிழக்கும் குழந்தைகளுக்காகவும் உலக அமைதிக்காகவும் திருத்தந்தை ஜெபிக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய வேண்டுகோளாக உள்ளது. முதியோருக்கான பராமரிப்பு மையத்தில் வசிப்பவர்களும் திருத்தந்தையின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்குகின்றனர். அவர்களில் சிலர் 1982 திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் சான் மரினோவுக்கு வருகை தந்ததை நினைவு கூறுகின்றனர். மேலும் சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமைதி குறித்து பேசும் திருத்தந்தை 14 லியோ அவர்களை நேரில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றனர். திருத்தந்தையின் சான் மரினோ பயணத்தின் இறுதி நிகழ்வு அந்நாட்டின் நிறுவனரும் பாதுகாவலருமான புனித மரினஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித மரினஸ் பேராலயத்தில் நடைபெறுகிறது. இந்த வருகை சான் மரினோவின் கிறிஸ்தவ வேர்களையும் சுதந்திரம், உண்மை, கிறிஸ்தவ அன்பு ஆகிய மதிப்புகளையும் மீண்டும் கண்டறியும் வாய்ப்பாக அமையும் என்று பேராலய அதிபர் அருட்தந்தை மார்க்கோ மசாந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: அமைதியான சகவாழ்வு, உரையாடல் மற்றும் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை கௌரவிக்கும் சையத் விருதுக்கான 2027 ஆண்டிற்கான பரிந்துரைகள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. வரும் அக்டோபர் 1, 2026 வரை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விருதுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம். அல் அசார் பல்கலைக்கழகத்தின் தலைமை இமாம் அகமது அல் தயிப் மற்றும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோருக்கு இடையே கடந்த 2019 ஆண்டு அபுதாபியில் இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை தொடர்ந்து இவ்விருது நிறுவப்பட்டது. அந்த சந்திப்பின் போது உலக அமைதி மற்றும் சகவாழ்வுக்கான மனித சகோதரத்துவம் பற்றிய ஆவணத்தில் அவர்கள் கையெழுத்திட்டனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிறுவனரான ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யான் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் இவ்விருது 1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு தொகையை கொண்டுள்ளது. மதம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்கும் அவர் வழங்கிய மனிதநேயம், மரியாதை மற்றும் சேவையை இது பிரதிபலிக்கிறது. மனித சகோதரத்துவத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னோடி மனிதநேய முயற்சிகளை அங்கீகரிக்க இவ்விருது முயல்கிறது என்று பொதுச் செயலாளர் நீதிபதி முகமது அப்துல் சலாம் அவர்கள் தெரிவித்தார். 2026 ஆண்டிற்கான விருது அஜர்பைஜான், அர்மீனியா நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கும், தாவூன் என்ற பாலஸ்தீனிய மனிதநேய அமைப்பிற்கும், ஆப்கானிய பெண் உரிமை போராளியான ஜர்கா யாப்தாலி என்பவருக்கும் வழங்கப்பட்டது. 2019 ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து நலவாழ்வு, கல்வி உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பங்காற்றியதற்காக 20 நாடுகளைச் சேர்ந்த 20 நபர்களை இவ்விருது அங்கீகரித்துள்ளது.
1: ஆகஸ்ட் 10 கொலம்பியாவின் 5 பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குமாறு கொலம்பிய காரிதாஸ் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த பேரழிவில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 1000க்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். மேலும் வீடுகள், மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கு நீண்ட கால ஆதரவு தேவைப்படுவதாக காரிதாஸ் தெரிவித்துள்ளது. சோச்சாவின் ஆயரும் கொலம்பிய காரிதாஸ் அமைப்பின் தலைவருமான ஆயர் ஜுவான் கார்லோஸ் பாரட்டோ பாரட்டோ அவர்கள் கொலம்பிய ஆயர்கள் பேரவை, மறை மாவட்டங்கள், அரசு அதிகாரிகள், குடிமீச் சமூகம் மற்றும் உலகளாவிய அமைப்புகளுடன் இணைந்து திரு அவை நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து வருவதாக தெரிவித்தார். சேதமடைந்த அல்லது தகர்க்கப்பட்ட வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்களுக்கு உணவு, மருந்துகள், கூடாரங்கள், மெத்தைகள் மற்றும் சமையல் உபகரணங்கள் ஆகியவை உடனடி முன்னுரிமைகளில் அடங்கும். திரு அவையின் நலவாழ்வு சேவைகள் மூலம் உளவியல் ஆதரவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஊடகங்களின் கவனம் குறைந்தாலும் உதவிகள் நின்றுவிடக்கூடாது என்று வலியுறுத்திய ஆயர் பாரட்டோ அவர்கள் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்கள் மற்றும் பிற இன்றியமையாத உள்கட்டமைப்புகளை மீண்டும் கட்டி எழுப்ப நீண்டகால ஆதரவு தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.